0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam Dot Darwin. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மோஷம் வந்தது. வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கண்டேன் கலிந்தேன். வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நடனம் ஆடினான். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: கோயில் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூவகை நிலைகளில் எல்லாம் வல்ல பெருமானை பூஜிப்பதற்கு உரிய திருவூர் சிதம்பரம். ரகசிய தானம் அருவம். நடராசர் சிவகாம சுந்தரி உருவம். திருமூலட்டான மூர்த்தி அருவ உருவம் என்பது வெளிப்படை. மேலும் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் புரியும் கூத்தப்பெருமான் தெற்கு நோக்கி தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பளவனாக எழுந்தொருளியிருப்பதால் யோகமூர்த்தி ஆவார். சிவகாம சுந்தரியாம் மானேர் நோக்கி மகிழ்ந்து காண பெண்பாலுகந்த பிரான் ஆதலால் போகமூர்த்தி ஆவார். தில்லையம்பளவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண்கொண்டு மற்றினிது காண்பதென்னே என்றமையால் வேகமூர்த்தி ஆவார். ஒரே திருமேனியில் இவ்வாறு யோகமூர்த்தம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்ற மூர்த்தங்களை ஒரே சேர தரிசிக்க ஆடல் வல்ல பெருமானின் திருமூர்த்தமன்றி வேறு யாதாக இருக்க முடியும்? ஐயன் திருமேனி அமைப்பிலேயே ஐந்தொழில் தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அமைந்திருக்கும் பாங்கை மெய்கண்ட சாத்திர நூல்கள் வாயிலாக அறியலாம். ராஜசபை, நிருத்த சபை, கனகசபை, சிற்சபை, பேரம்பலம் என ஐந்து சபைகளும் ஒரு சேர உள்ள திருத்தலம் பெரும்பற்ற புலியூரேயாம். தில்லை மாநகர் தெற்கு திருக்கோபுர வாயில் வழியாக இங்கே எழுந்தொருளிய சம்பந்தமூர்த்திகள் கூத்தப்பிரானை தரிசித்து திருவேட்களம் முதலிய பதிகளையும் வணங்கி பிறகு மீண்டும் தில்லைக்கு எழுந்தொருளிய காலத்து ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி நீலகண்ட பெரும்பானாருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணநாதர்களாக திகழ்வதை காட்டியருளினர். ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் பாடல் பண் காந்தார பஞ்சமம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஜனேவன்வாதிதன்மதி அஸ்மன்மஹத்யன்மதேன்வரிக்ரயபவாதி நீலங்கீதாச்சு நிகந்தாத் சர்வாங்கரக்ஷமாணா.

0: ரத்மருஜாதிமர்ஷமாய ரத்மம் பிரதிமுஞ்சதேதம் வைரண்யம்
1: ஹோராத்ராப்யா மேவாத்மிமாதத்தே தாபயேதே.

ஜோதிஷ்மாஹீதி ஜோதிஷை வைநகும் சமர்த்தயத்வா ப்ரவர்த்தயத்யஸ்கந்தபி யோரிபி அலப்ரூயாத் யஜத்ய உக்ஸ்வேதே ஈஸ்வரா வா உக்ஸ்வேதே யஜமானஸ்ய ப்ரஜாம் வசூனரிம் தத்தத் யதி மே வாஸ்யா கரதோ அமயத்யே வைஷாஸ்மாத் ஸமிதா.

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானம் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் கோதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிஷ்டதிகாரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ராஞ்ச ஸ்வர்கஸ்ய லோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வவாஸ்தாவதாவேன நாவிநிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யேனைவ

வீரியவத்தமோவேனர்வைவனஸ்பதீனாம் பலக்ரஹிதமஸ்தேதாம் வீரியவத்தமோன்னம் வை பலவன்னமர்கோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ

ஆத்மனாத்ரவியேண கச்சத்யஷ்டம் புரஸ்தாநயம் ஜிரக்ஷதாமபாத்யாத்ராமந்திய ஏவைனம் தாத்ரவ்யஸ்தத்ரம் தம் வஜ்ரேணாபிபவந்தி பிராஞ்சம் பிரக்ராமயந்தி ஏவைனம் தாத்ரவ்யோதீவம் வஜ்ரேண பிரணதத சத்யஞ்ச அப்ஜாதேயேவைனம் தாத்ரவ்யோ ஷ்வாக்ராமயந்தி தபோயோ நிரதே.

ஜன்மேவாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதாயதாத்தோராஜதா
ഇഷ്ടകാന്ദ്രകം ഹതന്തരിക്ഷം വാശാചിരന്തരിക്ഷമാ പ്രജാ ഇന്ദ്രീമൈ ദേവാനാമോധോധീര്യമിന്ദ്രാജസ് വീര്യം മധ്യത പ്രജാനധീയത അതൈതാദിശ്യ ദേവാ വൈ സ്വപ്നം.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta 35. Thank you.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு வருகலாமோ. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். தலைப்பு: முக்தி அளிக்கும். பாடிப்பவர்கள் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: கோயில் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூவகை நிலைகளில் எல்லாம் வல்ல பெருமானை பூஜிப்பதற்கு உரிய திருவூர் சிதம்பரம். ரகசியதானம் அருவம். நடராசர் சிவகாம சுந்தரி உருவம். திருமூலட்டான மூர்த்தி அருவ உருவம் என்பது வெளிப்படை. மேலும் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் புரியும் கூத்தப்பெருமான் தெற்கு நோக்கி தென்பாலுகந்தாடும் தில்லை சிற்றம்பலவனாக எழுந்தொருளியிருப்பதால் யோகமூர்த்தி ஆவார். சிவகாம சுந்தரியாம் மானேர் நோக்கி மகிழ்ந்து காண பெண்பாலுகந்த பிரான் ஆதலால் போகமூர்த்தி ஆவார். தில்லையம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண்கொண்டு மற்றினிது காண்பதென்னே என்றமையால் வேகமூர்த்தி ஆவார். ஒரே திருமேனியில் இவ்வாறு யோகமூர்த்தம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்ற மூர்த்தங்களை ஒரே சேர தரிசிக்க ஆடல்வல்ல பெருமானின் திருமூர்த்தமன்றி வேறு யாதாக இருக்க முடியும்? ஐயன் திருமேனி அமைப்பிலேயே ஐந்தொழில் தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அமைந்திருக்கும் பாங்கை மெய்கண்ட சாத்திர நூல்கள் வாயிலாக அறியலாம். ராஜசபை, நிருத்த சபை, கனகசபை, சிற்சபை, பேரம்பலம் என ஐந்து சபைகளும் ஒரு சேர உள்ள திருத்தலம் பெரும்பற்ற புலியூரேயாம். தில்லை மாநகர் தெற்கு திருக்கோபுர வாயில் வழியாக இங்கே எழுந்தொருளிய சம்பந்தமூர்த்திகள் கூத்தப்பிரானை தரிசித்து திருவேட்களம் முதலிய பதிகளையும் வணங்கி பிறகு மீண்டும் தில்லைக்கு எழுந்தொருளிய காலத்து ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி நீலகண்ட பெரும்பானாருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணநாதர்களாக திகழ்வதை காட்டியருளினர். ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் பாடல் பண் காந்தார பஞ்சமம்.

சர்வம் யதஃ சர்வம் யச்ச சர்வம் நமஃ. ஓம் யதேந்திரயாய நமஃ. ஓம் யதோ வாசோ கஜுர்ஞேக விஷக.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஸ்வயவாசனேவசன்வாதிதன்வசி அஸ்வன்மஹத்யன்னவேனேந்தரிக்ஷேபவாசி நீலநீலாக்ஷிநிகந்தாத் சர்வாஹராக்ஷபாஹரா.

ஜோதிஷ்மாயீதி ஜோதிஷைவைனகும் சமர்த்தயத்வா ப்ரவத்யேத்யஸ்கந்தபி யோரிபி அலப்ரூயாத்யஜத்ய உக்ஷ்வேதேதீஸ்வரா வா உக்ஷ்வேதேத் யஜமானஸ்ய ப்ரஜாம் வசூனவிந்தத்தத் இதி மே வாஸ்யாகரதோ அமயத்யேவைஷாஸ்மாத் தமிதா ஜாயத்யாபிரமணஸ்யாத்யாயத்ராயிராஜன்யோஸ்வாராஜன்யோஸ்வாத்யாங்காயத்ரீப்யாம்வைஷ்யஸ்ய யேத்யகாயத்யோ ஸாஜகத்யதோ ப்ரஹ்மணே வாத் ஏதத்விஷமன்னங்கரோதி யஸ்மாத் ப்ரதி ஊர்யேதாத்சுப்ரவேஷயேதாபோவா அக்னேர்யோ நிஸ்வாதேவைனௌ ததாதிபுருஷீகுருயாத்மசுகாமஸ்ய பசவோ வை புரீஜம் வசுமான் பவதி ஸ்தகாவாஸ்தஞ்யஸ்யாத்தேனாஆத்யசர்வாஆக்னேயீரிஷ்டகாபவந்த்யூர்ஜாவா ஏஷபசவேத்தீதந்தோத்தீததிபுனருர்ஜானிபர்த்தஸ்வேதிததூர்ஜமேவபசூன்புனரவருந்தே போதாமே அஸ்யவசதோயவிஷ்டேதிபோதத்வதீப்யாமுபதிஷ்டதே தஸ்மாத்மஜாத்யுத்வாபுனஃப்ரபுத்யந்தே வாப்யாமுபதிஷ்டதே த்விபாத்யஜமானஃப்ரதிஷ்டித்யை அபேதீதரிச்சதர்பதாத்தா இத்யாஹ யமதேவத்யோ ஓ வா அயங்கோ கோ யஸ்மாந்த்யமோ முஷ்யலோகஸ்யாதிபத்யமானஸ யமதேவத்ய

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானம் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் போதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிதிஷ்டதி காரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டிகாரவத்யேவை தேவா பிரதிஷ்டாப்யஹ்ராஞ்சஸ்வர்கஸ்யலோக ரிஷத்யந்தி ஆஜன்யாவான் புருஷ ஊர்த்வவாவஸ்தாவதாவேன நாவிநிமீத ஏதாவத்வை குருஷே வீர்யம் வீர்யே ஏனைவ

ீவத்தமோவேர்வைவனஸ்தீனாஸ்தேதாம்பீரியவத்தமோன்னம் வை ஃபலமன்னமர்போர்க்கேனாத்தன்னமஸ்மீதே சப்த புனர்ப

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.

மாமக ஹிருதயம் நிரந்தரம் ரமதாம். சாரசனா தே நயனே தாவேவ கரௌ ச ஏவ க்ருத க்ருத்யஹ. யா யே யௌ யோ வர்க்கம் வததி சேதே சதார்ச்சதஃ ஸ்மரதி. அதிமிருதுலௌ மம சரணௌ அதிகடினம் தே மனோ பவானி ச. இதி விசிகித்ஸாம் சந்த்யஜ சிவ கதமாசித் கிரௌ ததா வேஷஹ. தைரியாங்குஷேன நிவ்ருதம் ரவசா ரவசாதாக்ருஷ்ய பக்தி ஶ்ருங்கலயா புரஹர சரணானாலே ஹிருதயமவே மதேவம் வதான சின்யந்த்ரை. பிரசங்க சொல் ரஹா ஹை. ஆதிகுரு பகவான் சங்கராச்சாரியஜி பகவான் சிவ கி சாநித்தியமே இஸ் சாரி பாவ வியக்த கர் ரஹே ஹை. ஜீவன் கி ஜோ க்ருத க்ருத்யதா ஹை, व्यक्ति जब जीवन की कृतकृत्यता का अनुभव करता है, भगवान को धन्यवाद दिए बिना रह नहीं सकता. भक्त भगवान को इस तरह कहते हैं. आदिगुरु शंकराचार्य जी भगवान शिव से इस तरह कह रहे हैं. आद्य विद्या ऋद्गता निर्गता शीत வித்யா ரித்யா ரித்கதா த்வத் பிரசாத. சேவே நித்யம் ஸ்ரீகரம் த்வத் பதாப்ஜம் பாவே முக்திர் பாஜனம் ராஜமௌலே. இஸ் ஸ்லோக்